0: பலரு பில்குனி மோரி சுவாமி நீருடை காரு சுண்டு மத்திய வயஸ்குணம் ஐகம்புன முனுகி திரவியமாஜிஞ்சுடன் காலியுண்டு முதிமி வச்சின எந்த முரஹரிணி தழுவக அது இது ரேதனி ஆரட்டிஞ்சு காலமந்த ஊரக கடப்ப நேர காலமந்தையு ஊரக கடப்ப நேர வியத்தம்புகாகும்ப காலம்பு நீகத்தி கழுப்பு சுண்டின நீக்கு சாத்தகம்பா ప్రేమస్వరూపుడైన విద్యార్థులారా విద్యార్థినులారా
1: ఎంబాడిమెంట్స్ ఆఫ్ లవ్ బాయ్స్ అండ్ గర్ల్స్
0: బాల్యంబునందున పలువురితో కూడి ఆటపాటల యందు ఐక్యుడగును
1: ద చైల్డ్హుడ్ ఈజ్ స్పెంట్ ఇన్ ప్లేయింగ్ విత్ ఆల్ అదర్ చిల్డ్రన్
0: யவனம் பருதன்சு அலரு வில்துணி போலியே காமினீரோருடை காலச்சுண்டு
1: இட் இஸ் இன் யூத் ஒன் ஸ்பெண்ட்ஸ் டைம் இன் ஃபன் அண்ட் ஃப்ராலிக்
0: முதிமை வச்சின எந்த முரஹரிணி தழுவக அது இது ஏதனி ஆரட்டிஞ்சு
1: இன் ஓல்ட் ஏஜ் He does not think of God. He goes on regretting, repenting for all that he is not in possession of.
0: Kalamantayu iriti gadupanela.
1: Why should all the time be spent like this?
0: Garchi poyina kalambu radu ikanu.
1: The time that has gone by gone will never come back.
0: Kalulu terichina. ఇక మీరు కాంచరయ్యా
1: ఓపెన్ యువర్ ఐస్ అట్లీస్ట్ నౌ అండ్ సీ క్లియర్లీ
0: ముందు

லட்சாதிகாரைன லவண மன்னமே காணி மெருகு பங்காரம்பு மிருங்கபோடு.